0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில், அவரது மாணவன் மாவீரன் அலெக்சாண்டர், உலக வரைபடத்தின் பெரும்பாலான நாடுகளை நாடி ஓடி போர் தொடுத்து வெற்றி கண்டவன். கடற்கரையில் மகிழ்ச்சியோடு காற்று வாங்கிக் கொண்டிருந்த அந்த அரிஸ்டாட்டிலிடம் போய் நின்றான். சொன்னான், உலகையே வென்று மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் குருவே. அதற்கு ஆசான் அரிஸ்டாட்டில் சொன்னாராம், பார்த்தாயா நண்பா, ஆயிரக்கணக்கான அடுத்த நாட்டு வீரர்களை நாட்டுப்பற்று என்ற பெயரிலே கொன்று குவித்துவிட்டு அத்தனை குடும்ப பெண்களையும் அபலைகளாக்கி விதவிகளாக்கி தலைவிரிகோளமாய் அழுத விழிகளோடு அலைய விட்டுவிட்டு அவர்களது குழந்தைகளை நடுத்தருவிலே பட்டினி பசியோடு தவிக்க விட்டுவிட்டு ஏராளமான பொருள்களை சூறையாடி விரயம் செய்துவிட்டு அரிய பொருள்களை மட்டும் அபகரித்து திருடி வந்துவிட்டு விலை மதிக்க முடியாத நேரத்தை இப்படி அண்டை நாடுகளின் ஆக்கிரமிப்பிலே அலைக்கழித்து விட்டு வெற்றி பயண பாதையிலே அடுத்தடுத்து அநியாயமாக தன் சொந்த படை வீரர்களையே கூட சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்து விட்டு உலகையே வென்றுவிட்ட மகிழ்ச்சியிலே இதோ இந்த அலெக்சாண்டர் இப்படி நின்று கொண்டிருக்க, நமக்கென்று சொந்தமாக ஒரு சதுர அடி நிலம் கூட இல்லாமல் நீயும் நானும் இதோ இங்கே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் பார்த்தாயா? இப்படி அருகில் வாலாட்டி நின்ற தனது வளர்ப்பு நாயிடம் சொல்லி சொல்லி சிரித்தாராம் அந்த கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில். ஆக்கிரமிப்பிலே வந்துவிடுமோ ஆத்ம திருப்தி? அடுத்தவரின் ஆஸ்திகளை அடித்து பிடுங்குவதுதான் அரச வீரமா? இதுதான் வீர வரலாறா? மாணவ மாணவிகளின் மனப்பாட பகுதிகளா? எங்கே இப்போது அந்த வீர பேரரசுகள்? ஆம், வீழ்ச்சியடையாத பேரரசு என்று இந்த மண்ணுலகில் உண்டோ?
2: விவிலிய தேடல்கள்

கிரேஸ்வில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் 40. அந்த பாடலை தியானிக்கும் பொழுது மூன்று கருத்தினை நம்மளுக்கு இந்த திருப்பாடல் ஆசிரியர் தருகிறார். ஒன்று காத்திருத்தல், இன்றொன்று பலி செலுத்துவது, மூன்றாவதாக ஆண்டவருக்காக சாட்சியாக இருப்பது. பிரியமானவர்களே, இந்த முதல் கருத்து ஆண்டவருக்காக காத்திருப்பது. நாம் பல வேளைகளில் நமக்கு தேவேன் போதும் மட்டும்தான் நாம் ஆண்டவரை தேடுகிறோம். ஐயோ, எனக்கு யாரும் இல்லையே என்று நாம் தனிமையில் தவிக்கும் பொழுது நாம் முடிவெடுப்பது சூசைடு. பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுவது, நான் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவரே, நாம் எதற்கும் தயக்கப்பட தேவையில்லை. ஆண்டவர் தாமே என் உயிர் மூச்சு, ஆண்டவர் தாமே என் கிண்ணம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறார். ஆனால் நாம் அவருக்காக இயங்குகிறோமா? ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்வதற்கு தயாராக இருக்கிறோமா? அல்லது நாம் சுயநலமாக நான் எனது என்னுடையது என்று வாழ்க்கையை சுருக்கி கொண்டு நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் என்று நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோமா? பிரியமானவர்களை, இன்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு தெள்ள தெளிவாக கூறுவது, ஆண்டவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனவே அச்சம் தேவையில்லை, தயக்கம் கொள்ளாதே, நம்பிக்கை கொள் என்று ஆணித்தரமான வார்த்தையின் மூலம் ஆண்டவர் இன்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக, காத்திரு மகனே, நான் உனக்காக என்றும் காத்து கொண்டிருக்கிறேன், நீ என்னிடம் திரும்பி வா என்று கூறுகிறார். இரண்டாவது செய்தியாக ஆண்டவர் நமக்கு இந்த திருப்பாடல் ஆசிரியர் வழியாக கூறுவது பலி. எப்படிப்பட்ட பலியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால், காணிக்கைகளை கொடுப்பதோ அல்லது சந்தாவை செலுத்துவதோ அல்லது தினந்தோறும் திருப்பலியில் பங்கேற்பதோ அல்லது பாவ சங்கீர்த்தனத்தில் பாவ மன்னிப்புக்காக நம்மையே கொடுப்பதோ. ஆண்டவர் அதற்காகலாம் காத்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களை, ஆண்டவர் காத்து கொண்டிருப்பது ஆண்டவருக்கு உண்மையான பலி. அந்த திருப்பாடல் ஆசிரியர் அதிகாரம் 51 கூறுவது போல, ஆண்டவர் எதிர்பார்ப்பது நொறுங்கிய நெஞ்சமே. ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும், நான் பாவி, பாவியிடும் பாவி, நீர் எம்மில் வந்தால் என் குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும், ஆண்டவரே நீர் என்னை தொட்டு ஆசீர்வதியும் என்று ஆண்டவர் அவ்வாறு நம்மையே நொறுக்கி கொண்டு நம்மையே வருத்தி கொண்டு ஆண்டவர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை என்று கூறும் மனதுதான் ஆண்டவருக்கு உண்மையான பலி, ஆண்டவருக்கான ஏற்ற பலி. நாம் எப்படிப்பட்ட பலியை செலுத்துகிறோம்? சும்மா வெளிவேடக்காரரை போல தினந்தோறும் திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், தினந்தோறும் பூசையில் வந்து பங்கெடுக்கிறோம், தினந்தோறும் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோம், தினந்தோறும் காணிக்கை கொடுக்கிறோம். ஆண்டவர் கேட்பது அதல்ல. மாறாக ஆண்டவர் கேட்பது, மகனே, மகளே, நீ எனக்காக இருக்கிறாயா? நீ எனக்காக உன்னையே விட்டு கொடுத்து, உன்னையே விட்டு விட்டு தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறதுதான் உண்மையான பலி. மூன்றாவதாக பார்த்தோம் என்றால், திருப்பாடலின் ஆசிரியர் வழியாக ஆண்டவர் கூறுவது, எனக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழணும். பிரியமானவர்களே, நாம் பல வேளையில் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டத்திலும் பதவியிலும் பொறுப்பிலும் மெதம்பு நம்மையே ஏமாற்றி கொள்கிறோம். ஆண்டவர் கூறுவது, அந்த பட்டமும் பொறுப்பும் பதவியும் அனைத்தும் கொடுத்தது நான் தான், ஆனால் நீ என்னை மறந்து கொண்டு உன்னையே ஏமாற்றி கொண்டு சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் கூறுவது ஒன்றே ஒன்று, நீ எனக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழ்கிறாயா? ஒருவர் கஷ்டப்பட்டிருக்கிற பொழுது அவருக்காக நீ உன் குரலை கொடுத்து, நீ உன் உதவி கரங்களை கொடுத்து அவரை உதவுகிறாயா? ஆண்டவர் கேட்பது, நீ எனக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறாயா? பிரியமானவர்களே, நம்மையே நாம் இந்த பலியில் அர்ப்பணிப்போம். ஒன்று கூடி ஜெபிப்போம்.
ஆண்டவரே, எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, இவ்வேளையிலே சிறப்பாக உம்மிடத்தில் நாங்களே எங்களையும் எங்கள் குடும்பத்தார் அனைவரையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் விரும்புவது உள்ளத்தின் உண்மையும் நொறுங்கிய நெஞ்சமும். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தும் உம்மால், உம்மாலன்றி நாங்கள் ஒன்றுமே இல்லைங்க ஆண்டவரே என்ற மனதையும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உம்மை அண்டி செல்லும் அனைவரும் உம்மில் ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்கள் அனைவரும் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாறவும் வாழவும் வரத்தையும் அருளையும் தந்தருளும். எங்கள் ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.

0: செய்திகள்.
1: காஸ்தல் கந்தல்போவில் அமைந்துள்ள அப்போஸ்தலிக்க மாளிகையில் 23 நாட்கள் கோடைக்கால ஓய்வை நிறைவு செய்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஜூலை 27 திங்கட்கிழமை மாலை வத்திக்கான் திரும்பினார். காஸ்தல் கந்தல்போவிலிருந்து புறப்படும் முன் திருத்தந்தை அவர்கள் தாம் தங்கியிருந்த இல்லத்திற்கு வெளியே திரண்டிருந்த இறைமக்களை சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டதுடன் தங்கள் குடும்பங்களுடன் வந்திருந்த குழந்தைகளுக்கு ஆசி வழங்கினார். வத்திக்கான் திரும்பியிருந்தாலும் ஜூலை 29 புதனன்று மீண்டும் காஸ்தல் கந்தல்போவுக்கு சென்று அமைதியின் பாடல் என்ற ஜெபம் மற்றும் சகோதரத்துவ நிகழ்வில் பங்கேற்க உள்ளார். இறைவா உமக்கே புகழ் உயர்கல்வி மையமும் ஆண்ட்ரியா போர்செல்லி அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் இந்நிகழ்வு புனித பிரான்சிஸ் அசிசியாரின் மறைவின் 800 ஆண்டு நினைவாக திருத்தந்தையர் இல்லத் தோட்டங்களில் நடைபெறுகிறது. ஜூலை 5 தொடங்கிய இந்த கோடைக்கால ஓய்வு காலத்தில் திருத்தந்தை அவர்கள் ஜெபம், ஆன்மீக வாசிப்பு மற்றும் ஓய்வுக்காக நேரத்தை ஒதுக்கியதுடன் தமது மேய்ப்பு பணிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டார். மேலும் ஜூலை 5, 12, 19 மற்றும் 26 ஆகிய ஞாயிற்றுக்கிழமைகளில் காஸ்தல் கந்தல்போ அப்போஸ்தலிக்க மாளிகையிலிருந்து நண்பகல் 3 வேளை ஜெப உரையை வழிநடத்தி அங்கு திரண்டிருந்த இறை மக்களை சந்தித்து வாழ்த்தினார். ஜூலை 11 ரோமே மறைமாவட்டத்தைச் சேர்ந்த 35 குழந்தைகள் உட்பட சமூகத்தில் நலிவுற்ற நிலையில் வாழும் 200 பேருடன் மதிய உணவை பகிர்ந்து கொண்டார். ஜூலை 18 அல்பானோ மறைமாவட்டம் ஏற்பாடு செய்த இசை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார்.
2: ஜூலை 26 ஞாயிறன்று புனிதர்கள் சுவக்கின் அண்ணா திருவிழாவையொட்டி கொண்டாடப்பட்ட 6வது உலக தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோர் நாளை முன்னிட்டு முதியவர்கள் சுமையல்ல போற்றி பாதுகாக்க வேண்டிய இறைவனின் கொடை என்று பொதுநிலையினர், குடும்பம் மற்றும் வாழ்வுக்கான திருப்பிடத்துறையின் முதியோர் மேய்ப்பு பணியின் பொறுப்பாளர் விக்டோரியா ஸ்கெல்சோ அவர்கள் வலியுறுத்தினார். வத்திக்கான் செய்திகளுக்கு அளித்த நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறிய ஸ்கெல்சோ அவர்கள், COVID-19 பெருந்தொற்று காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த உலக நாள் ஆண்டுதோறும் முக்கியத்துவம் பெற்று வருவதாக குறிப்பிட்டார். மேலும் முதியவர்களை பராமரிப்பு பெறுபவர்களாக மட்டுமன்றி திரு அவையின் மறைப்பணியில் தீவிர பங்காளிகளாக காண்பதே இதன் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். திருத்தந்தை 14 லியோ அவர்களின் இவ்வாண்டு உலக நாளுக்கான கருப்பொருளான "நான் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன்" என்ற இறை வார்த்தைகளை எடுத்துக்காட்டிய ஸ்கெல்சோ அவர்கள், குறிப்பாக தனிமையில் வாழும் நோயுற்ற அல்லது வீட்டை விட்டு வெளியே வர இயலாத முதியவர்களை நேரில் சென்று சந்திப்பதன் மூலம் இறைவனின் அன்பை செயலில் வெளிப்படுத்துமாறு அனைத்து கிறிஸ்தவ சமூகங்களுக்கும் அழைப்பு விடுத்தார். முதுமை பருவத்தில் மிகப்பெரிய சவாலாக இருப்பது தனிமை உணர்வே என்றும், வெறும் சேவைகளை வழங்குவதை கடந்து நிலையான உறவுகளை உருவாக்கும் சமூகங்களாக பங்குகள் மாற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
1: உலகில் பல்வேறு போர் மற்றும் மோதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 164 சிறார் மற்றும் இளையருடன் இணைந்து திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஜூலை 29 போர்கோ லவ்தாதோ சி வளாகத்தில் இடம்பெறும் அமைதியின் பாடல் என்ற சிறப்பு ஜெபம் மற்றும் இசை நிகழ்வில் பங்கேற்க உள்ளார். இறைவா உமக்கே புகழ் உயர்கல்வி மையமும் ஆண்ட்ரியா போர்செல்லி அறக்கட்டளையும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்நிகழ்வு புனித பிரான்சிஸ் அசிசியாரின் மறைவின் 800 நிறைவு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நடைபெறுகிறது. புனித பிரான்சிஸ் அசிசியாரின் படைப்புகளின் பாடல் என்ற இறைப்பாடலின் ஊக்கத்தால் நடைபெறும் இந்த நிகழ்வில் உலக அமைதிக்காக திருத்தந்தை அவர்கள் ஜெபத்தை வழிநடத்த உள்ளார். புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ஆண்ட்ரியா போர்செல்லி மற்றும் ABF வாய்ஸஸ் இசைக்குழுவினர் இசை நிகழ்ச்சியை வழங்க உள்ளனர். இந்நிகழ்வில் பங்கேற்கும் பன்னாட்டு இசைக்குழுவில் புனித பூமி, உகண்டா, ஹெய்டி மற்றும் இத்தாலியைச் சேர்ந்த சிறார் மற்றும் இளையோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்களில் பலர் போர், வறுமை மற்றும் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களின் பங்கேற்பு, உரையாடல், நம்பிக்கை, நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையை வளர்க்கும் உலகளாவிய மொழியாக இசை திகழ்வதை எடுத்துக்காட்டுகிறது. 10 இடம்பெற்ற பன்னாட்டு இசை மற்றும் கலாச்சார பரிமாற்ற திட்டத்தின் நிறைவு நிகழ்வாக அமையும் இந்த சந்திப்பில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இசைக்குழுவினர் மற்றும் இசை கல்வியாளர்கள் ஒன்றிணைந்துள்ளனர்.
2: ஜெர்மனி நாட்டின் தலைநகரான பெர்லின் நகரில் LGBTQI எனப்படும் பால் புதுமையினர் சமூகத்திற்கு ஆதரவை வெளிப்படுத்த ஆண்டுதோறும் நடத்தப்படும் மாபெரும் ஊர்வலம் மற்றும் திருவிழாவை பெர்லின் பிரைட் என்று அழைக்கின்றனர். உள்ளூரில் கிறிஸ்டோபர் ஸ்ட்ரீட் டே என அழைக்கப்படும் இந்த கொண்டாட்டத்தில் இடம்பெற்ற கொடிய வாகன தாக்குதலை பெர்லின் பேராயர் ஹெய்னர் கோச் அவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளார். மேலும் வெறுப்பு வெற்றி பெறக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். ஜூலை 25 சனிக்கிழமையன்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் அதிவேகமாக வந்த ஒரு சிற்றுந்து கூட்டத்திற்குள் புகுந்ததில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளார். மேலும் ஏறத்தாழ 30 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் பலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ள ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர் லேயன் மற்றும் ஐரோப்பிய நாடாளுமன்ற தலைவர் ராபர்டா மெட்சோலா உள்ளிட்ட ஐரோப்பிய தலைவர்கள் சுதந்திரமான மற்றும் ஜனநாயக சமூகத்தில் வெறுப்புக்கும் வன்முறைக்கும் இடமில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட சந்தேகத்திற்குரிய நபர் 21 வயதான அப்துல் பி என அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர். அவர் தீவிர இஸ்லாமிய அமைப்புகளுடன் தொடர்புடையவர் என்றும் அண்மையில்தான் சிறுவர் சீர்திருத்த சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது. சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய அவர் ஞாயிற்றுக்கிழமை என்று காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில், அவரது மாணவன் மாவீரன் அலெக்சாண்டர், உலக வரைபடத்தின் பெரும்பாலான நாடுகளை நாடி ஓடி போர் தொடுத்து வெற்றி கண்டவன். கடற்கரையில் மகிழ்ச்சியோடு காற்று வாங்கிக் கொண்டிருந்த அந்த அரிஸ்டாட்டிலிடம் போய் நின்றான். சொன்னான், உலகையே வென்று மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் குருவே. அதற்கு ஆசான் அரிஸ்டாட்டில் சொன்னாராம், பார்த்தாயா நண்பா, ஆயிரக்கணக்கான அடுத்த நாட்டு வீரர்களை நாட்டுப்பற்று என்ற பெயரிலே கொன்று குவித்துவிட்டு அத்தனை குடும்ப பெண்களையும் அபலைகளாக்கி விதவிகளாக்கி தலைவிரிகோளமாய் அழுத விழிகளோடு அலைய விட்டுவிட்டு அவர்களது குழந்தைகளை நடுத்தருவிலே பட்டினி பசியோடு தவிக்க விட்டுவிட்டு ஏராளமான பொருள்களை சூறையாடி விரயம் செய்துவிட்டு அரிய பொருள்களை மட்டும் அபகரித்து திருடி வந்துவிட்டு விலை மதிக்க முடியாத நேரத்தை இப்படி அண்டை நாடுகளின் ஆக்கிரமிப்பிலே அலைக்கழித்து விட்டு வெற்றி பயண பாதையிலே அடுத்தடுத்து அநியாயமாக தன் சொந்த படை வீரர்களையே கூட சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்து விட்டு உலகையே வென்றுவிட்ட மகிழ்ச்சியிலே இதோ இந்த அலெக்சாண்டர் இப்படி நின்று கொண்டிருக்க, நமக்கென்று சொந்தமாக ஒரு சதுர அடி நிலம் கூட இல்லாமல் நீயும் நானும் இதோ இங்கே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் பார்த்தாயா. இப்படி அருகில் வாலாட்டி நின்ற தனது வளர்ப்பு நாயிடம் சொல்லி சொல்லி சிரித்தாராம் அந்த கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில். ஆக்கிரமிப்பிலே வந்துவிடுமோ ஆத்ம திருப்தி? அடுத்தவரின் ஆஸ்திகளை அடித்து பிடுங்குவதுதான் அரச வீரமா? இதுதான் வீர வரலாறா? மாணவ மாணவிகளின் மனப்பாட பகுதிகளா? எங்கே இப்போது அந்த வீர பேரரசுகள்? ஆம், வீழ்ச்சியடையாத பேரரசு என்று இந்த மண்ணுலகில் உண்டோ?
2: விவிலிய தேடல்கள்,

கிரேஸ்வில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் 40. அந்த பாடலை தியானிக்கும் பொழுது மூன்று கருத்தினை நம்மளுக்கு இந்த திருப்பாடல் ஆசிரியர் தருகிறார். ஒன்று காத்திருத்தல், இன்றொன்று பலி செலுத்துவது, மூன்றாவதாக ஆண்டவருக்காக சாட்சியாக இருப்பது. பிரியமானவர்களே, இந்த முதல் கருத்து ஆண்டவருக்காக காத்திருப்பது. நாம் பல வேளைகளில் நமக்கு தேவேன் போதும் மட்டும்தான் நாம் ஆண்டவரை தேடுகிறோம். ஐயோ, எனக்கு யாரும் இல்லையே என்று நாம் தனிமையில் தவிக்கும் பொழுது நாம் முடிவெடுப்பது சூசைடு. பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுவது, நான் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று இந்த திருப்பாடல் ஆசீர்வதியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவரே, நாம் எதற்கும் தயக்கப்பட தேவையில்லை. ஆண்டவர் தாமே என் உயிர் மூச்சு, ஆண்டவர் தாமே என் கிண்ணம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறார். ஆனால் நாம் அவருக்காக இயங்குகிறோமா? ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்வதற்கு தயாராக இருக்கிறோமா? அல்லது நாம் சுயநலமாக நான் எனது என்னுடையது என்று வாழ்க்கையை சுருக்கி கொண்டு நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் என்று நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோமா? பிரியமானவர்களை, இன்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு தெள்ள தெளிவாக கூறுவது, ஆண்டவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனவே அச்சம் தேவையில்லை, தயக்கம் கொள்ளாதே, நம்பிக்கை கொள் என்று ஆணித்தரமான வார்த்தையின் மூலம் ஆண்டவர் இன்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக, காத்திரு மகனே, நான் உனக்காக என்றும் காத்து கொண்டிருக்கிறேன், நீ என்னிடம் திரும்பி வா என்று கூறுகிறார். இரண்டாவது செய்தியாக ஆண்டவர் நமக்கு இந்த திருப்பாடல் ஆசிரியர் வழியாக கூறுவது பலி. எப்படிப்பட்ட பலியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால், காணிக்கைகளை கொடுப்பதோ அல்லது சந்தாவை செலுத்துவதோ அல்லது தினந்தோறும் திருப்பலியில் பங்கேற்பதோ அல்லது பாவ சங்கீர்த்தனத்தில் பாவ மன்னிப்புக்காக நம்மையே கொடுப்பதோ. ஆண்டவர் அதற்காகலாம் காத்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களை, ஆண்டவர் காத்து கொண்டிருப்பது ஆண்டவருக்கு உண்மையான பலி. அந்த திருப்பாடல் ஆசிரியர் அதிகாரம் 51 கூறுவது போல, ஆண்டவர் எதிர்பார்ப்பது நொறுங்கிய நெஞ்சமே. ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும், நான் பாவி, பாவியிடும் பாவி, நீர் எம்மில் வந்தால் என் குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும், ஆண்டவரே நீர் என்னை தொட்டு ஆசீர்வதியும் என்று ஆண்டவர் அவ்வாறு நம்மையே நொறுக்கி கொண்டு நம்மையே வருத்தி கொண்டு ஆண்டவர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை என்று கூறும் மனதுதான் ஆண்டவருக்கு உண்மையான பலி, ஆண்டவருக்கான ஏற்ற பலி. நாம் எப்படிப்பட்ட பலியை செலுத்துகிறோம்? சும்மா வெளிவேடக்காரரை போல தினந்தோறும் திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், தினந்தோறும் பூசையில் வந்து பங்கெடுக்கிறோம், தினந்தோறும் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோம், தினந்தோறும் காணிக்கை கொடுக்கிறோம். ஆண்டவர் கேட்பது அதல்ல. மாறாக ஆண்டவர் கேட்பது, மகனே, மகளே, நீ எனக்காக இருக்கிறாயா? நீ எனக்காக உன்னையே விட்டு கொடுத்து, உன்னையே விட்டு விட்டு தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறதுதான் உண்மையான பலி. மூன்றாவதாக பார்த்தோம் என்றால், திருப்பாடலின் ஆசிரியர் வழியாக ஆண்டவர் கூறுவது, எனக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழணும். பிரியமானவர்களே, நாம் பல வேளையில் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டத்திலும் பதவியிலும் பொறுப்பிலும் மெதம்பு நம்மையே ஏமாற்றி கொள்கிறோம். ஆண்டவர் கூறுவது, அந்த பட்டமும் பொறுப்பும் பதவியும் அனைத்தும் கொடுத்தது நான் தான், ஆனால் நீ என்னை மறந்து கொண்டு உன்னையே ஏமாற்றி கொண்டு சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் கூறுவது ஒன்றே ஒன்று, நீ எனக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழுகிறாயா? ஒருவர் கஷ்டப்பட்டிருக்கிற பொழுது அவருக்காக நீ உன் குரலை கொடுத்து, நீ உன் உதவி கரங்களை கொடுத்து அவரை உதவுகிறாயா? ஆண்டவர் கேட்பது, நீ எனக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறாயா? பிரியமானவர்களே, நம்மையே நாம் இந்த பலியில் அர்ப்பணிப்போம். ஒன்று கூடி ஜெபிப்போம்.
ஆண்டவரே, எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, இவ்வேளையிலே சிறப்பாக உம்மிடத்தில் நாங்களே எங்களையும் எங்கள் குடும்பத்தார் அனைவரையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் விரும்புவது உள்ளத்தின் உண்மையும் நொறுங்கிய நெஞ்சமும். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தும் உம்மால், உம்மாலன்றி நாங்கள் ஒன்றுமே இல்லைங்க ஆண்டவரே என்ற மனதையும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உம்மை அண்டி செல்லும் அனைவரும் உம்மில் ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்கள் அனைவரும் உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக மாறவும் வாழவும் வரத்தையும் அருளையும் தந்தருளும். எங்கள் ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன்.

0: செய்திகள்.
1: காஸ்தல் கந்தல்போவில் அமைந்துள்ள அப்போஸ்தலிக்க மாளிகையில் 23 நாட்கள் கோடைக்கால ஓய்வை நிறைவு செய்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஜூலை 27 திங்கட்கிழமை மாலை வத்திக்கான் திரும்பினார். காஸ்தல் கந்தல்போவிலிருந்து புறப்படும் முன் திருத்தந்தை அவர்கள் தாம் தங்கியிருந்த இல்லத்திற்கு வெளியே திரண்டிருந்த இறை மக்களை சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டதுடன் தங்கள் குடும்பங்களுடன் வந்திருந்த குழந்தைகளுக்கு ஆசி வழங்கினார். வத்திக்கான் திரும்பியிருந்தாலும் ஜூலை 29 புதனன்று மீண்டும் காஸ்தல் கந்தல்போவுக்கு சென்று அமைதியின் பாடல் என்ற ஜெபம் மற்றும் சகோதரத்துவ நிகழ்வில் பங்கேற்க உள்ளார். இறைவா உமக்கே புகழ் உயர்கல்வி மையமும் ஆண்ட்ரியா போர்சில்லி அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் இந்நிகழ்வு புனித பிரான்சிஸ் அசிசியாரின் மறைவின் 800 ஆண்டு நினைவாக திருத்தந்தையர் இல்லத் தோட்டங்களில் நடைபெறுகிறது. ஜூலை 5 தொடங்கிய இந்த கோடைக்கால ஓய்வு காலத்தில் திருத்தந்தை அவர்கள் ஜெபம், ஆன்மீக வாசிப்பு மற்றும் ஓய்வுக்காக நேரத்தை ஒதுக்கியதுடன் தமது மேய்ப்பு பணிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டார். மேலும் ஜூலை 5, 12, 19 மற்றும் 26 ஆகிய ஞாயிற்றுக்கிழமைகளில் காஸ்தல் கந்தல்போ அப்போஸ்தலிக்க மாளிகையிலிருந்து நண்பகல் 3 வேளை ஜெப உரையை வழிநடத்தி அங்கு திரண்டிருந்த இறை மக்களை சந்தித்து வாழ்த்தினார். ஜூலை 11 ரோமே மறைமாவட்டத்தைச் சேர்ந்த 35 குழந்தைகள் உட்பட சமூகத்தில் நலிவுற்ற நிலையில் வாழும் 200 பேருடன் மதிய உணவை பகிர்ந்து கொண்டார். ஜூலை 18 அல்பானோ மறைமாவட்டம் ஏற்பாடு செய்த இசை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார்.
2: ஜூலை 26 ஞாயிறன்று புனிதர்கள் சுவக்கின் அண்ணா திருவிழாவையொட்டி கொண்டாடப்பட்ட 6வது உலக தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோர் நாளை முன்னிட்டு முதியவர்கள் சுமையல்ல போற்றி பாதுகாக்க வேண்டிய இறைவனின் கொடை என்று பொதுநிலையினர், குடும்பம் மற்றும் வாழ்வுக்கான திருப்பிடத்துறையின் முதியோர் மேய்ப்பு பணியின் பொறுப்பாளர் விக்டோரியா ஸ்கெல்சோ அவர்கள் வலியுறுத்தினார். வத்திக்கான் செய்திகளுக்கு அளித்த நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறிய ஸ்கெல்சோ அவர்கள், COVID-19 பெருந்தொற்று காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த உலக நாள் ஆண்டுதோறும் முக்கியத்துவம் பெற்று வருவதாக குறிப்பிட்டார். மேலும் முதியவர்களை பராமரிப்பு பெறுபவர்களாக மட்டுமன்றி திரு அவையின் மறைப்பணியில் தீவிர பங்காளிகளாக காண்பதே இதன் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். திருத்தந்தை 14 லியோ அவர்களின் இவ்வாண்டு உலக நாளுக்கான கருப்பொருளான "நான் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன்" என்ற இறை வார்த்தைகளை எடுத்துக்காட்டிய ஸ்கெல்சோ அவர்கள், குறிப்பாக தனிமையில் வாழும் நோயுற்ற அல்லது வீட்டை விட்டு வெளியே வர இயலாத முதியவர்களை நேரில் சென்று சந்திப்பதன் மூலம் இறைவனின் அன்பை செயலில் வெளிப்படுத்துமாறு அனைத்து கிறிஸ்தவ சமூகங்களுக்கும் அழைப்பு விடுத்தார். முதுமை பருவத்தில் மிகப்பெரிய சவாலாக இருப்பது தனிமை உணர்வே என்றும், வெறும் சேவைகளை வழங்குவதை கடந்து நிலையான உறவுகளை உருவாக்கும் சமூகங்களாக பங்குகள் மாற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
1: உலகில் பல்வேறு போர் மற்றும் மோதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 164 சிறார் மற்றும் இளையருடன் இணைந்து திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஜூலை 29 போர்கோ லவ்தாதோ சி வளாகத்தில் இடம்பெறும் அமைதியின் பாடல் என்ற சிறப்பு ஜெபம் மற்றும் இசை நிகழ்வில் பங்கேற்க உள்ளார். இறைவா உமக்கே புகழ் உயர்கல்வி மையமும் ஆண்ட்ரியா போர்சில்லி அறக்கட்டளையும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்நிகழ்வு புனித பிரான்சிஸ் அசிசியாரின் மறைவின் 800 ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நடைபெறுகிறது. புனித பிரான்சிஸ் அசிசியாரின் படைப்புகளின் பாடல் என்ற இறைப்பாடலின் ஊக்கத்தால் நடைபெறும் இந்த நிகழ்வில் உலக அமைதிக்காக திருத்தந்தை அவர்கள் ஜெபத்தை வழிநடத்த உள்ளார். புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ஆண்ட்ரியா போர்சில்லி மற்றும் ABF வாய்ஸஸ் இசைக்குழுவினர் இசை நிகழ்ச்சியை வழங்க உள்ளனர். இந்நிகழ்வில் பங்கேற்கும் பன்னாட்டு இசைக்குழுவில் புனித பூமி, உகண்டா, ஹெய்டி மற்றும் இத்தாலியைச் சேர்ந்த சிறார் மற்றும் இளையோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்களில் பலர் போர், வறுமை மற்றும் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களின் பங்கேற்பு, உரையாடல், நம்பிக்கை, நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையை வளர்க்கும் உலகளாவிய மொழியாக இசை திகழ்வதை எடுத்துக்காட்டுகிறது. 10 நாட்கள் இடம்பெற்ற பன்னாட்டு இசை மற்றும் கலாச்சார பரிமாற்ற திட்டத்தின் நிறைவு நிகழ்வாக அமையும் இந்த சந்திப்பில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இசைக்குழுவினர் மற்றும் இசை கல்வியாளர்கள் ஒன்றிணைந்துள்ளனர்.
2: ஜெர்மனி நாட்டின் தலைநகரான பெர்லின் நகரில் LGBTQI எனப்படும் பால் புதுமையினர் சமூகத்திற்கு ஆதரவை வெளிப்படுத்த ஆண்டுதோறும் நடத்தப்படும் மாபெரும் ஊர்வலம் மற்றும் திருவிழாவை பெர்லின் பிரைட் என்று அழைக்கின்றனர். உள்ளூரில் கிறிஸ்டோபர் ஸ்ட்ரீட் டே என அழைக்கப்படும் இந்த கொண்டாட்டத்தில் இடம்பெற்ற கொடிய வாகன தாக்குதலை பெர்லின் பேராயர் ஹெய்னர் கோச் அவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளார். மேலும் வெறுப்பு வெற்றி பெறக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். ஜூலை 25 சனிக்கிழமையன்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் அதிவேகமாக வந்த ஒரு சிற்றுந்து கூட்டத்திற்குள் புகுந்ததில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளார். மேலும் ஏறத்தாழ 30 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் பலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ள ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர் லேயன் மற்றும் ஐரோப்பிய நாடாளுமன்ற தலைவர் ராபர்டா மெட்சோலா உள்ளிட்ட ஐரோப்பிய தலைவர்கள் சுதந்திரமான மற்றும் ஜனநாயக சமூகத்தில் வெறுப்புக்கும் வன்முறைக்கும் இடமில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட சந்தேகத்திற்குரிய நபர் 21 வயதான அப்துல் பி என அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர். அவர் தீவிர இஸ்லாமிய அமைப்புகளுடன் தொடர்புடையவர் என்றும் அண்மையில்தான் சிறுவர் சீர்திருத்த சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது. சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய அவர் ஞாயிற்றுக்கிழமை என்று காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

Petite brebis, je chanterai.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, அவர் பெயர் மரியா மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: கண்களை திறந்து நாம் உலகத்தை பார்க்கும்போது இயற்கையிலே எத்தனை விதவிதமான படைப்புகள், ஒரே இனத்தைச் சேர்ந்த இரண்டு பொருட்களோ, இரண்டு மரங்களோ, இரண்டு பாறைகளோ ஒரே போல இல்லை. எல்லாம் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். மனிதர்களும் அப்படித்தான். மனிதர்கள் எல்லாரும் ஒரே தன்மையை கொண்டவர்கள் என்றாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிலிருந்து வேறுபட்டவனாகவே இருக்கிறான். பல நேரங்களிலே நமக்கு இந்த ஒற்றுமையில் வேற்றுமை என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. ஏன் எல்லா மனிதர்களும் ஒன்றாக செயல்பட வேண்டும், ஒரே மாதிரி அவர்கள் இருக்க வேண்டும், ஒரே மாதிரி செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இன்று கொஞ்சம் அதிகமாகிக் கொண்டு வருகிறது நமது சமுதாயத்திலே. இதோ இங்கே அரிஸ்டோ லுட்விகோ என்ற ஒரு அறிஞர் அழகாக இப்படி சொல்லுகிறார். நேச்சர் மேட் மேன் அண்ட் தென் புரோக் த மோல்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிலைகளை நாம் உருவாக்கும் போது முதலிலே அதற்கான ஒரு அச்சு வார்ப்பை உருவாக்கி அதிலே அந்த சிலைக்கான பொருளை நாம் உள்ளே இட்டு பிறகு அந்த வார்ப்பை நாம் எடுத்துவிட்டால் அங்கே சிலை வருகிறது. இந்த அறிஞர் சொல்லுகிறார், இயற்கையும் மனிதனை இப்படித்தான் படைக்கிறது. ஆனால் ஒரே அச்சுவார்ப்பை வைத்து பல மனிதர்களை இயற்கை உருவாக்குவதில்லை. ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கிய பின் அந்த அச்சுவார்ப்பை அந்த இயற்கை உடைத்து விடுகிறது. அதனால்தான் இரண்டு மனிதர்கள் ஒன்றாக ஒரே விதமாக இருப்பதே கிடையாது. நண்பர்களே, இன்று இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமாகிறது. குடும்பங்களிலும் சரி, நான்கு பேர் சேர்ந்து வாழ்கின்ற சமூகங்களிலும் சரி, சேர்ந்து பணியாற்றுகின்ற இடங்களிலும் சரி, நாம் வாழும் இந்த சமுதாயத்திலும் சரி, ஒன்றைப் போலவே எல்லாரும் இருக்க வேண்டும், ஒரே விதமாக எல்லாரும் செயல்பட வேண்டும், வாழ வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிக மிக தவறானது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஒரே அச்சுவார்ப்பிலே இரண்டு மனிதர்கள் உருவாக்கப்படவில்லை. எனவே அந்த வேற்றுமையை போற்றுவதும், ஒவ்வொருவருடைய தனித்தன்மையை மதிப்பதும், அவர்களிடத்திலே இருக்கின்ற அந்த தனித்தன்மையை நாம் ஏற்றுக்கொள்வதும், அதை பாராட்டுவதும் மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று என்பதை உணர்ந்து வேற்றுமையிலே ஒற்றுமை என்ற உண்மையை நாம் போற்றி வாழ்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: அவர் பெயர் மரியா.
3: இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைமரியாவின் அன்பு குழந்தைகளே, அவர் பெயர் மரியா என்னும் இந்த தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியாவை பற்றிய சரியான புரிதல், இதற்கு தேவையானவை இரண்டு. முதலாவதாக உண்மையான விசுவாசம் என்னும் நம்பிக்கை. அதாவது கடவுள் விவிலியத்தின் வழியாக, மரியா வழியாக, மரியாவின் செயல்பாடுகள் வழியாக வெளிப்படுத்தக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். இரண்டாவதாக தேவைப்படுவது விவிலியத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மரியாவும் திரு அவையின் மரபு என்னும் பாரம்பரியத்தின் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட மரியாவிற்கான புரிதலும் மிக மிக முக்கியமானவை. சென்ற தொடரில் இதை பற்றித்தான் நாம் பார்த்தோம். இந்த இரண்டில் விசுவாசம் என்னும் நம்பிக்கை நம் அனைவரிடமே இருக்கின்றது. அதையும் தாண்டி விவிலியம், மரபு இவைகளில் காணப்படக்கூடிய மரியாவை பற்றிய சரியான புரிதலை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக மரியாவை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், கடவுள் கையாளக்கூடிய ஒரு கருவி, மீட்பரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நபர் என்பதோடு முடக்கிவிடக்கூடாது. இந்த உண்மையான பணியில் மரியாவினுடைய யதார்த்தங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளை பொறுத்த மட்டில் அவருடைய அணுகுமுறை என்ன? கடவுள் தனக்கு வெளிப்படுத்திய திட்டத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக எந்தெந்த சூழல்களில் எந்தெந்த நிலைப்பாடுகளை எடுத்து எதன் அடிப்படையில் மரியா அனைத்தையும் சாதித்தார், அனைத்தையும் செய்து முடித்தார், தனக்கு கொடுக்கப்பட்ட பணியினை எவ்வாறு நிறைவேற்றினார் என்று அவருடைய செயல்பாடுகளையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நான்கு நற்செய்திகளிலும் நாம் பார்ப்போமே, மரியாவின் வாழ்வினை மத்தேயு, மார்க்கு, லூகா, யோவான் இந்த நால்வரும் அவரவர் பாணியில் ஒரு விசுவாச போராட்டமாகத்தான் காட்டியிருக்கின்றார்கள். நன்றாக உற்று பாருங்கள், எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல்களில் எல்லாம் மரியா கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடும் முனைப்போடும் செயல்பட்டு வந்தார் என்பது நமக்கு நன்றாக புலப்படும். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கடவுளின் மகனை மனிதராக்க போகின்றவர் என்பதற்காக கடவுள் மரியாவுக்கு வசந்த காலத்தில் வீசக்கூடிய தென்றலை போன்ற மென்மையான வாழ்க்கையை கொடுக்கவில்லை. விசுவாச போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை, இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எப்படியெல்லாம் எந்த சூழல்களை எல்லாம் தாண்டி வாழ வேண்டும் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை முறை, அணுகுமுறை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு முன் உதாரணமாக இருக்கின்றன. இவற்றை பார்க்க தவறினால் மரியா ஒரு கருவி மட்டுமே, இவற்றையும் பார்த்தால் மரியா நமக்கு ஒரு முன் மாதிரி. எந்த நிலையில் இருக்கின்றோம்? மரியா சந்தித்த துன்பங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள், சவால்கள் எல்லாம் நமக்கு தெரியுமா? அடுத்ததாக மரியாவின் அணுகுமுறை என்று பார்த்தோம். மரியாவை ஒரு தனிநபராக நாம் கண்ணுற்றால் அது தவறு. மரியா ஏற்கனவே ஒரு நபரோடு உறவுக்காக நிச்சயிக்கப்பட்டவர். திருமணத்தில் யோசேப்போடு இணைந்து வாழுவேன், அதற்கு நான் தயார் என்கின்ற நிலையில் நிச்சயிக்கப்பட்டவராக இருக்கின்றார். யோசேப்போடு தன்னுடைய உறவினை தொடங்கக்கூடிய நிலை. கபிரியேல் தூதர் நாசரேத்தூரில் மரியாவை சந்தித்த பொழுது நான்கு நபர்களோடு மரியா தன்னுடைய உறவினை தொடங்குகின்றார். கபிரியேல் தூதரிடம் எத்தகைய அணுகுமுறை? கடவுளுடைய வார்த்தையை வாழ்த்தாக கபிரியேல் தூதர் அறிவித்தவுடன் தந்தையாகிய கடவுளோடு மரியா ஏற்படுத்தக்கூடிய உறவு. அந்த திட்டத்தில் கடவுளுடைய மகன் தன்னுடைய உதரத்தில் மனிதராக உருவாகி வளர்ந்து நான் மனிதராக பெற்றெடுக்க வேண்டும். அப்படியென்றால் மகனாகிய கடவுளோடு அவருக்கு இருந்த உறவு, அந்த மகனை, கடவுளாகிய மகனை, முதலும் முடிவும் இல்லாத கடவுளின் மகனை எவ்வாறு அணுகுகின்றார்? கபிரியேல் தூதரின் கூற்றின்படி தூய ஆவியார் உம்மீது எழுந்தருளி வருவார். மரியாவுக்கும் தூய ஆவியாருக்கும் இடையில் எத்தகைய உறவு இருந்திருக்க வேண்டும், மரியா தூய ஆவியாரை எவ்வாறு அணுகுகின்றார் என்று கபிரியேல் தூதரின் ஒரு சந்திப்பில் நான்கு உறவுகளுக்கான அணுகுமுறைகளை மரியா கையாண்டார். அது நமக்கு தெரியுமா? அதற்கு அடுத்த நிலையில் முதலும் முடிவும் இல்லாத கடவுளுடைய மகனை குழந்தையாக பெற்றெடுத்த தருணத்திலிருந்து மனிதராகிய கடவுளின் மகனாகிய இயேசுவோடு மரியாவுக்கு இருந்த உறவு நமக்கு தெரியுமா? பெற்றெடுத்ததோடு அவருடைய கடமையும் உறவும் முடிந்து விட்டதா, அல்லது அதையும் தாண்டி விண்ணேற்றம் வரை, அதையும் தாண்டி முதல் திரு அவையோடு, அதாவது அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தூதர்களோடும் இயேசுவின் சீடர்கள் சீடத்திகளோடும் அவருக்கு இருந்த உறவு, அதுவரை எத்தகைய உறவினை வைத்திருந்தார் என்று நமக்கு தெரியுமா? அதே போன்று இயேசுவை வளர்த்து அவரை பின்பற்றக்கூடிய சூழலில் அவர் சந்தித்த நபர்கள், சந்தித்த யதார்த்தங்கள், இவர்களோடு மரியாவுக்கு இருந்த அணுகுமுறை நமக்கு தெரியுமா? என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறவுகளின் அடிப்படையில் மரியாவை நாம் சிந்தித்திருக்கின்றோமா? அப்பொழுதுதான் இன்று மரியா நம் ஒவ்வொருவரோடு எத்தகைய உறவினை கொள்ள விரும்புகின்றார் என்றும், நீங்களும் நானும் மரியாவோடு எத்தகைய அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டும் என்றும் நமக்கு புலப்படும் அல்லவா? இந்த உறவுகளின் மத்தியில் மரியாவை புரிந்து கொள்ளவில்லை என்றால் மரியாவை ஒரு கருவியாக ஒதுக்கி வைத்து விடுவோம். ஆனால் உறவுகளின் மத்தியில் மரியா எவ்வாறு வாழ்ந்தார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, அவரை போன்றே நாமும் கடவுளோடு, அவரை போன்றே நாமும் பிறரோடு உறவு வைத்து வாழ வேண்டும் கடவுளுடைய திட்டத்தின் அடிப்படையில் என்பது நமக்கு புலனாகி, மரியாவை ஒரு உதாரணமாக, ஒரு முன் உதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியும், அவரோடு இருக்கக்கூடிய உறவில் வளர முடியும். அதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோமா? உறவுகள் மட்டுமல்ல, மரியாவின் வாழ்க்கையில் நடந்தேறிய ஒவ்வொரு யதார்த்தத்திலும் மரியா அந்த நிகழ்வுகளை எவ்வாறு அணுகினார்? இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையின் சில யதார்த்தங்களை சந்திக்கின்ற பொழுது, சிறிய சிறிய துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது முடங்கி விடுகின்றோம். ஆனால் மரியா தன்னுடைய வாழ்வின் நிகழ்வுகளை எவ்வாறு அணுகினார்? அந்த நிகழ்வுகளை எவ்வாறு அவர் விசுவாச வல்லமையோடு தாண்டி செல்ல முடிந்தது, இதை சிந்தித்திருக்கின்றோமா? சிலுவையின் அடியில் இயேசு ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிக் கொண்டிருந்த பொழுது மரியாவும் நின்று கொண்டிருந்தார் என்று யோவான் நற்செய்தி 19:25-27 வரை வாசிக்கின்ற பொழுது, ஆமா, மரியா நின்று கொண்டிருந்தார், அவ்வளவுதான். ஆனால் எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தார்? அந்த துன்பத்தை அவர் எவ்வாறு அணுகினார்? அந்த துன்பத்தை தாண்டி மரியா எவ்வாறு விசுவாசம் என்னும் நம்பிக்கையோடு இருந்தார் என்பதை சிந்தித்திருக்கின்றோமா? சிலுவை மரணம் என்கின்ற தன் மகன், கடவுளின் மகன், மனிதராகிய கடவுளுடைய மகன், அவருடைய துன்பத்தை எவ்வாறு அவர் தாண்ட முடிந்தது, இறப்பை எவ்வாறு தாண்ட முடிந்தது என்று சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா?

0: செய்திகள். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்கள் எப்போதும் உண்மை, மனித மாண்பு மற்றும் பொதுநலனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சிலியின் சாண்டியாகோவில் July 27-28 நடைபெற்ற திரு அவையின் தகவல் தொடர்பு செயற்கை நுண்ணறிவின் சவால்களும் என்ற 7th அனைத்துலக கருத்தரங்கில் பங்கேற்றவர்களுக்கு திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பிய செய்தியில் திருத்தந்தை இவ்வாறு கூறியுள்ளார். லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் நாடுகளைச் சேர்ந்த தகவல் தொடர்பாளர்கள், கல்வியாளர்கள், மறைப்பணியாளர்கள் மற்றும் திரு அவை பிரதிநிதிகள் பங்கேற்ற இக்கருத்தரங்கில் திருத்தந்தை மகத்தான மானுடம் திருமடலின் ஒளியில் செயற்கை நுண்ணறிவின் ஒழுக்கவியல், கலாச்சாரம் மற்றும் சமய பரிமாணங்கள் குறித்து ஆராயப்பட்டது. தூய ஆவியின் வழிநடத்தலுடன் செயற்கை நுண்ணறிவின் சவால்களை ஞானத்துடனும் பொறுப்புணர்வுடனும் எதிர்கொண்டு மக்களிடையே சந்திப்பையும் நற்செய்தி அறிவிப்பையும் தகவல் தொடர்பு வளர்க்க வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளார். மேலும் கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றிய சாண்டியாகோ, பேராயர் கர்தினால் பெர்னாண்டோ சோமாலி அவர்கள் சமூக ஊடகங்கள் மனித உணர்வுகள், உறவுகள் மற்றும் வாழ்வனுபவங்களை பிரதிபலிக்கும் உண்மையான மனித வெளிகள் என்று குறிப்பிட்டுள்ளார்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறை வழியாக திரு அவையின் பிறரன்பு பணியை உலகெங்கிலும் தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகிறார். இதன் மூலம் 5 கண்டங்களிலும் போர், வறுமை மற்றும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் வழங்கப்படுகின்றன. June 6 நாள் மேட்ரிட்டில் பேசிய திருத்தந்தை பிறரன்பு பணியை தாமதப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார். இந்த அழைப்பு தேவையில் உள்ள மக்களுக்கு வத்திக்கான் விரைவாகவும் நடைமுறை ரீதியிலும் வழங்கி வரும் மனிதாபிமான உதவி திட்டங்களில் தெளிவாக வெளிப்படுகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் பேராயர் லூயிஸ் மரின் டி சான் மார்டின் அவர்கள், கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு எல்லை கிடையாது, துன்பம் எங்கு இருக்கிறதோ அங்கு அது சென்றடைய வேண்டும் என்றும், மனிதரின் துயரங்களுக்கு பதிலளிப்பதில் திரு அவை எப்போதும் விரைவாகவும் அக்கறையுடனும் செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். உக்ரைன், காசா மற்றும் லெபனான் நாடுகளில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, மருந்துகள் மற்றும் மனிதாபிமான பொருட்கள் வழங்குவதன் மூலம் திருப்பிடம் தொடர்ந்து அங்குள்ள மக்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறது. சிரியாவில் காரிதாஸ் அமைப்பு மூலமாக 2000 உணவு பட்டலங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. அதேவேளையில் வங்கதேசத்தின் காக்ஸ் கடை வீதியில் உள்ள ரோஹிங்கியா புலம்பெயர்ந்தவர்களுக்கும் சட்டோகிராமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கும் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன.
0: போர்சினியா மற்றும் செர்ஜாகோவினாவில் உள்ள மெட்ஜோ கோர்ஜே கத்தோலிக்க பங்கு திரு அவை அங்குள்ள திருத்தலத்தில் உள்ள முக்கிய வழிபாட்டு இடங்களை சேதப்படுத்திய நாச வேலைகளை கண்டித்துள்ளதுடன், நம்பிக்கையாளர்கள் இதற்கான எதிர்வினையாக கோவத்திற்கு பதிலாக இறைவேண்டல், நோன்பு மற்றும் மன்னிப்புடன் பதிலளிக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. July 28 செவ்வாயன்று அதிகாலையில் நிகழ்ந்த இந்த தாக்குதலின் போது அன்னை மரியால் காட்சியளித்த மலையில் உள்ள அன்னையின் சிறுபம் மீது கருப்பு வண்ணம் பூசப்பட்டு சேதப்படுத்தப்பட்டதுடன் அதன் அருகே அவதூறான வாசகங்களும் எழுதப்பட்டிருந்தன. ஒரு நபர் எரிய கூடிய திரவத்தை ஊற்றி புனித யாக்கோபு ஆலயத்தின் வெளிப்புற பலிப்பிடத்தில் வேண்டுமென்றே தீ வைத்துள்ளார். தீ விரைவாக அணைக்கப்பட்டதால் அங்குள்ள எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. உடனடியாக சுத்தம் செய்து சீரமைக்கும் பணிகளை தொடங்கிய பங்கு திரு அவை திருத்தலத்தை கடவுளையும் அமைதியையும் சந்திக்கும் இடமாக தொடர்ந்து பாதுகாக்க உதவிய தன்னாழ்வர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கு காரணமானவர்கள் மனம் திரும்ப இறைவேண்டல் செய்து வரும் பங்கு திரு அவை நம்பிக்கையாளர்கள் தீமைக்கு தீமை என்று முடிவெடுக்காமல் அன்பு, மன்னிப்பு மற்றும் நம்பிக்கையின் மூலம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்றும் ஊக்கப்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்து இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள நோக்கம் குறித்து விசாரித்து வருகின்றனர். இத்தகைய சம்பவங்கள் இடம்பெற்ற போதிலும் திருத்தலம் திறந்தே உள்ளது. மேலும் அதன் வழக்கமான ஜப வழிபாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன.
1: வத்திக்கான் வங்கி என பொதுவாக அழைக்கப்படும் மத பணிகளுக்கான நிறுவனமான IOR தனது 2025 ஆண்டிற்கான நிலைத்தன்மை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. திரு அவையின் சமூக கோட்பாட்டின் அடிப்படையில் மனித மாண்பு, பொதுநலம் மற்றும் அறநெறி நிதி நிர்வாகத்தை மேம்படுத்துவதில் தனது உறுதிப்பாட்டை இவ்வறிக்கை மீண்டும் வலியுறுத்துகிறது. 110 மேற்பட்ட நாடுகளில் உள்ள 12,000 அதிகமான கத்தோலிக்க நிறுவனங்கள் மற்றும் திரு அவை பணியாளர்களுக்கு சேவை வழங்கும் IOR சுற்றுச்சூழல், சமூக மற்றும் நல்லாட்சி கொள்கைகளை தனது நிதி நடவடிக்கைகளில் தொடர்ந்து தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகிறது. கத்தோலிக்க அறநெறிகளுக்கு முரணான மனித உயிர், சமூகம், சுற்றுச்சூழல் மற்றும் நல்லாட்சிக்கு தீங்கு விளைவிக்கும் நிறுவனங்களில் முதலீடு செய்யாத கொள்கையை ஐஓஆர் தொடர்ந்து பின்பற்றுகிறது. 2025 ஐஓஆர் 67.6 மில்லியன் யூரோ பொருளாதார மதிப்பை உருவாக்கியதுடன் 51 மில்லியன் யூரோ நிகர லாபத்தையும் பதிவு செய்தது. இதில் 36 விழுக்காடு திருத்தந்தையின் பணிகளுக்கும், 23 விழுக்காடு பணியாளர்களுக்கும், 14 விழுக்காடு வழங்குநர்களுக்கும் ஒதுக்கப்பட்டு மீதமுள்ள தொகை நிறுவனத்தின் நீண்டகால நிலைத்தன்மையை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட்டது.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, அவர் பெயர் மரியா மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: கண்களை திறந்து நாம் உலகத்தை பார்க்கும்போது இயற்கையிலே எத்தனை விதவிதமான படைப்புகள், ஒரே இனத்தைச் சேர்ந்த இரண்டு பொருட்களோ, இரண்டு மரங்களோ, இரண்டு பாறைகளோ ஒரே போல இல்லை. எல்லாம் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். மனிதர்களும் அப்படித்தான். மனிதர்கள் எல்லாரும் ஒரே தன்மையை கொண்டவர்கள் என்றாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிலிருந்து வேறுபட்டவனாகவே இருக்கிறான். பல நேரங்களிலே நமக்கு இந்த ஒற்றுமையில் வேற்றுமை என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. ஏன் எல்லா மனிதர்களும் ஒன்றாக செயல்பட வேண்டும், ஒரே மாதிரி அவர்கள் இருக்க வேண்டும், ஒரே மாதிரி செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இன்று கொஞ்சம் அதிகமாகிக் கொண்டு வருகிறது நமது சமுதாயத்திலே. இதோ இங்கே அரிஸ்டோ லுட்விகோ என்ற ஒரு அறிஞர் அழகாக இப்படி சொல்லுகிறார். நேச்சர் மேட் மேன் அண்ட் தென் புரோக் த மோல்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிலைகளை நாம் உருவாக்கும் போது முதலிலே அதற்கான ஒரு அச்சு வார்ப்பை உருவாக்கி அதிலே அந்த சிலைக்கான பொருளை நாம் உள்ளே இட்டு பிறகு அந்த வார்ப்பை நாம் எடுத்துவிட்டால் அங்கே சிலை வருகிறது. இந்த அறிஞர் சொல்லுகிறார், இயற்கையும் மனிதனை இப்படித்தான் படைக்கிறது. ஆனால் ஒரே அச்சுவார்ப்பை வைத்து பல மனிதர்களை இயற்கை உருவாக்குவதில்லை. ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கிய பின் அந்த அச்சுவார்ப்பை அந்த இயற்கை உடைத்து விடுகிறது. அதனால்தான் இரண்டு மனிதர்கள் ஒன்றாக ஒரே விதமாக இருப்பதே கிடையாது. நண்பர்களே, இன்று இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமாகிறது. குடும்பங்களிலும் சரி, நான்கு பேர் சேர்ந்து வாழ்கின்ற சமூகங்களிலும் சரி, சேர்ந்து பணியாற்றுகின்ற இடங்களிலும் சரி, நாம் வாழும் இந்த சமுதாயத்திலும் சரி, ஒன்றைப் போலவே எல்லாரும் இருக்க வேண்டும், ஒரே விதமாக எல்லாரும் செயல்பட வேண்டும், வாழ வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிக மிக தவறானது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஒரே அச்சுவார்ப்பிலே இரண்டு மனிதர்கள் உருவாக்கப்படவில்லை. எனவே அந்த வேற்றுமையை போற்றுவதும், ஒவ்வொருவருடைய தனித்தன்மையை மதிப்பதும், அவர்களிடத்திலே இருக்கின்ற அந்த தனித்தன்மையை நாம் ஏற்றுக்கொள்வதும், அதை பாராட்டுவதும் மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று என்பதை உணர்ந்து வேற்றுமையிலே ஒற்றுமை என்ற உண்மையை நாம் போற்றி வாழ்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: அவர் பெயர் மரியா.
3: இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைமரியாவின் அன்பு குழந்தைகளே, அவர் பெயர் மரியா என்னும் இந்த தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியாவை பற்றிய சரியான புரிதல், இதற்கு தேவையானவை இரண்டு. முதலாவதாக உண்மையான விசுவாசம் என்னும் நம்பிக்கை. அதாவது கடவுள் விவிலியத்தின் வழியாக, மரியா வழியாக, மரியாவின் செயல்பாடுகள் வழியாக வெளிப்படுத்தக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். இரண்டாவதாக தேவைப்படுவது விவிலியத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மரியாவும் திரு அவையின் மரபு என்னும் பாரம்பரியத்தின் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட மரியாவிற்கான புரிதலும் மிக மிக முக்கியமானவை. சென்ற தொடரில் இதை பற்றித்தான் நாம் பார்த்தோம். இந்த இரண்டில் விசுவாசம் என்னும் நம்பிக்கை நம் அனைவரிடமே இருக்கின்றது. அதையும் தாண்டி விவிலியம், மரபு இவைகளில் காணப்படக்கூடிய மரியாவை பற்றிய சரியான புரிதலை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக மரியாவை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், கடவுள் கையாளக்கூடிய ஒரு கருவி, மீட்பரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நபர் என்பதோடு முடக்கிவிடக்கூடாது. இந்த உண்மையான பணியில் மரியாவினுடைய யதார்த்தங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளை பொறுத்த மட்டில் அவருடைய அணுகுமுறை என்ன? கடவுள் தனக்கு வெளிப்படுத்திய திட்டத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக எந்தெந்த சூழல்களில் எந்தெந்த நிலைப்பாடுகளை எடுத்து எதன் அடிப்படையில் மரியா அனைத்தையும் சாதித்தார், அனைத்தையும் செய்து முடித்தார், தனக்கு கொடுக்கப்பட்ட பணியினை எவ்வாறு நிறைவேற்றினார் என்று அவருடைய செயல்பாடுகளையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நான்கு நற்செய்திகளிலும் நாம் பார்ப்போமே, மரியாவின் வாழ்வினை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த நால்வரும் அவரவர் பாணியில் ஒரு விசுவாச போராட்டமாகத்தான் காட்டியிருக்கின்றார்கள். நன்றாக உற்று பாருங்கள், எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல்களில் எல்லாம் மரியா கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடும் முனைப்போடும் செயல்பட்டு வந்தார் என்பது நமக்கு நன்றாக புலப்படும். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கடவுளின் மகனை மனிதராக்க போகின்றவர் என்பதற்காக கடவுள் மரியாவுக்கு வசந்த காலத்தில் வீசக்கூடிய தென்றலை போன்ற மென்மையான வாழ்க்கையை கொடுக்கவில்லை. விசுவாச போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை, இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எப்படியெல்லாம் எந்த சூழல்களை எல்லாம் தாண்டி வாழ வேண்டும் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை முறை, அணுகுமுறை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு முன் உதாரணமாக இருக்கின்றன. இவற்றை பார்க்க தவறினால் மரியா ஒரு கருவி மட்டுமே, இவற்றையும் பார்த்தால் மரியா நமக்கு ஒரு முன் மாதிரி. எந்த நிலையில் இருக்கின்றோம்? மரியா சந்தித்த துன்பங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள், சவால்கள் எல்லாம் நமக்கு தெரியுமா? அடுத்ததாக மரியாவின் அணுகுமுறை என்று பார்த்தோம். மரியாவை ஒரு தனிநபராக நாம் கண்ணுற்றால் அது தவறு. மரியா ஏற்கனவே ஒரு நபரோடு உறவுக்காக நிச்சயிக்கப்பட்டவர். திருமணத்தில் யோசேப்போடு இணைந்து வாழுவேன், அதற்கு நான் தயார் என்கின்ற நிலையில் நிச்சயிக்கப்பட்டவராக இருக்கின்றார். யோசேப்போடு தன்னுடைய உறவினை தொடங்கக்கூடிய நிலை. கபிரியேல் தூதர் நாசரேத்தூரில் மரியாவை சந்தித்த பொழுது நான்கு நபர்களோடு மரியா தன்னுடைய உறவினை தொடங்குகின்றார். கபிரியேல் தூதரிடம் எத்தகைய அணுகுமுறை? கடவுளுடைய வார்த்தையை வாழ்த்தாக கபிரியேல் தூதர் அறிவித்தவுடன் தந்தையாகிய கடவுளோடு மரியா ஏற்படுத்தக்கூடிய உறவு. அந்த திட்டத்தில் கடவுளுடைய மகன் தன்னுடைய உதரத்தில் மனிதராக உருவாகி வளர்ந்து நான் மனிதராக பெற்றெடுக்க வேண்டும். அப்படி என்றால் மகனாகிய கடவுளோடு அவருக்கு இருந்த உறவு, அந்த மகனை, கடவுளாகிய மகனை, முதலும் முடிவும் இல்லாத கடவுளின் மகனை எவ்வாறு அணுகுகின்றார்? கபிரியேல் தூதரின் கூற்றின்படி தூய ஆவியார் உம்மீது எழுந்தருளி வருவார். மரியாவுக்கும் தூய ஆவியாருக்கும் இடையில் எத்தகைய உறவு இருந்திருக்க வேண்டும்? மரியா தூய ஆவியாரை எவ்வாறு அணுகுகின்றார் என்று கபிரியேல் தூதரின் ஒரு சந்திப்பில் நான்கு உறவுகளுக்கான அணுகுமுறைகளை மரியா கையாண்டார். அது நமக்கு தெரியுமா? அதற்கு அடுத்த நிலையில் முதலும் முடிவும் இல்லாத கடவுளுடைய மகனை குழந்தையாக பெற்றெடுத்த தருணத்திலிருந்து மனிதராகிய கடவுளின் மகனாகிய இயேசுவோடு மரியாவுக்கு இருந்த உறவு நமக்கு தெரியுமா? பெற்றெடுத்ததோடு அவருடைய கடமையும் உறவும் முடிந்து விட்டதா, அல்லது அதையும் தாண்டி விண்ணேற்றம் வரை, அதையும் தாண்டி முதல் திரு அவையோடு, அதாவது அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தூதர்களோடும் இயேசுவின் சீடர்கள் சீடத்திகளோடும் அவருக்கு இருந்த உறவு, அதுவரை எத்தகைய உறவினை வைத்திருந்தார் என்று நமக்கு தெரியுமா? அதே போன்று இயேசுவை வளர்த்து அவரை பின்பற்றக்கூடிய சூழலில் அவர் சந்தித்த நபர்கள், சந்தித்த யதார்த்தங்கள், இவர்களோடு மரியாவுக்கு இருந்த அணுகுமுறை நமக்கு தெரியுமா? என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறவுகளின் அடிப்படையில் மரியாவை நாம் சிந்தித்திருக்கின்றோமா? அப்பொழுதுதான் இன்று மரியா நம் ஒவ்வொருவரோடு எத்தகைய உறவினை கொள்ள விரும்புகின்றார் என்றும், நீங்களும் நானும் மரியாவோடு எத்தகைய அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டும் என்றும் நமக்கு புலப்படும் அல்லவா? இந்த உறவுகளின் மத்தியில் மரியாவை புரிந்து கொள்ளவில்லை என்றால் மரியாவை ஒரு கருவியாக ஒதுக்கி வைத்து விடுவோம். ஆனால் உறவுகளின் மத்தியில் மரியா எவ்வாறு வாழ்ந்தார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, அவரை போன்றே நாமும் கடவுளோடு, அவரை போன்றே நாமும் பிறரோடு உறவு வைத்து வாழ வேண்டும் கடவுளுடைய திட்டத்தின் அடிப்படையில் என்பது நமக்கு புலனாகி, மரியாவை ஒரு உதாரணமாக, ஒரு முன் உதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியும், அவரோடு இருக்கக்கூடிய உறவில் வளர முடியும். அதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோமா? உறவுகள் மட்டுமல்ல, மரியாவின் வாழ்க்கையில் நடந்தேறிய ஒவ்வொரு யதார்த்தத்திலும் மரியா அந்த நிகழ்வுகளை எவ்வாறு அணுகினார்? இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையின் சில யதார்த்தங்களை சந்திக்கின்ற பொழுது, சிறிய சிறிய துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது முடங்கி விடுகின்றோம். ஆனால் மரியா தன்னுடைய வாழ்வின் நிகழ்வுகளை எவ்வாறு அணுகினார்? அந்த நிகழ்வுகளை எவ்வாறு அவர் விசுவாச வல்லமையோடு தாண்டி செல்ல முடிந்தது, இதை சிந்தித்திருக்கின்றோமா? சிலுவையின் அடியில் இயேசு ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிக் கொண்டிருந்த பொழுது மரியாவும் நின்று கொண்டிருந்தார் என்று யோவான் நற்செய்தி 19:25-27 வரை வாசிக்கின்ற பொழுது, ஆமா, மரியா நின்று கொண்டிருந்தார், அவ்வளவுதான். ஆனால் எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தார்? அந்த துன்பத்தை அவர் எவ்வாறு அணுகினார்? அந்த துன்பத்தை தாண்டி மரியா எவ்வாறு விசுவாசம் என்னும் நம்பிக்கையோடு இருந்தார் என்பதை சிந்தித்திருக்கின்றோமா? சிலுவை மரணம் என்கின்ற தன் மகன், கடவுளின் மகன், மனிதராகிய கடவுளுடைய மகன், அவருடைய துன்பத்தை எவ்வாறு அவர் தாண்ட முடிந்தது, இறப்பை எவ்வாறு தாண்ட முடிந்தது என்று சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா?

0: செய்திகள். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்கள் எப்போதும் உண்மை, மனித மாண்பு மற்றும் பொதுநலனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சிலியின் சாண்டியாகோவில் July 27-28 நடைபெற்ற திரு அவையின் தகவல் தொடர்பு செயற்கை நுண்ணறிவின் சவால்களும் என்ற 7th அனைத்துலக கருத்தரங்கில் பங்கேற்றவர்களுக்கு திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பிய செய்தியில் திருத்தந்தை இவ்வாறு கூறியுள்ளார். லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் நாடுகளைச் சேர்ந்த தகவல் தொடர்பாளர்கள், கல்வியாளர்கள், மறைப்பணியாளர்கள் மற்றும் திரு அவை பிரதிநிதிகள் பங்கேற்ற இக்கருத்தரங்கில் திருத்தந்தையின் மகத்தான மானுடம், திருமடலின் ஒளியில் செயற்கை நுண்ணறிவின் ஒழுக்கவியல், கலாச்சாரம் மற்றும் சமய பரிமாணங்கள் குறித்து ஆராயப்பட்டது. தூய ஆவியின் வழிநடத்தலுடன் செயற்கை நுண்ணறிவின் சவால்களை ஞானத்துடனும் பொறுப்புணர்வுடனும் எதிர்கொண்டு மக்களிடையே சந்திப்பையும் நற்செய்தி அறிவிப்பையும் தகவல் தொடர்பு வளர்க்க வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளார். மேலும் கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றிய சாண்டியாகோ, பேராயர் கர்தினால் பெர்னாண்டோ சோமாலி அவர்கள் சமூக ஊடகங்கள் மனித உணர்வுகள், உறவுகள் மற்றும் வாழ்வு அனுபவங்களை பிரதிபலிக்கும் உண்மையான மனித வெளிகள் என்று குறிப்பிட்டுள்ளார்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறை வழியாக திரு அவையின் பிறரன்பு பணியை உலகெங்கிலும் தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகிறார். இதன் மூலம் 5 கண்டங்களிலும் போர், வறுமை மற்றும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் வழங்கப்படுகின்றன. June 6 நாள் மேட்ரிட்டில் பேசிய திருத்தந்தை பிறரன்பு பணியை தாமதப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார். இந்த அழைப்பு தேவையிலுள்ள மக்களுக்கு வத்திக்கான் விரைவாகவும் நடைமுறை ரீதியிலும் வழங்கி வரும் மனிதாபிமான உதவி திட்டங்களில் தெளிவாக வெளிப்படுகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் பேராயர் லூயிஸ் மரின் டி சான் மார்டின் அவர்கள், கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு எல்லை கிடையாது, துன்பம் எங்கு இருக்கிறதோ அங்கு அது சென்றடைய வேண்டும் என்றும், மனிதரின் துயரங்களுக்கு பதிலளிப்பதில் திரு அவை எப்போதும் விரைவாகவும் அக்கறையுடனும் செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். உக்ரைன், காசா மற்றும் லெபனான் நாடுகளில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, மருந்துகள் மற்றும் மனிதாபிமான பொருட்கள் வழங்குவதன் மூலம் திருப்பிடம் தொடர்ந்து அங்குள்ள மக்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறது. சிரியாவில் காரிதாஸ் அமைப்பு மூலமாக 2000 உணவு பட்டலங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. அதேவேளையில் வங்கதேசத்தின் காக்ஸ் கடை வீதியில் உள்ள ரோஹிங்கியா புலம்பெயர்ந்தவர்களுக்கும் சட்டோகிராமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கும் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன.
0: போர்சினியா மற்றும் செர்ஜாகோவினாவில் உள்ள மெட்ஜோ கோர்ஜே கத்தோலிக்க பங்கு திரு அவை அங்குள்ள திருத்தலத்தில் உள்ள முக்கிய வழிபாட்டு இடங்களை சேதப்படுத்திய நாச வேலைகளை கண்டித்துள்ளதுடன், நம்பிக்கையாளர்கள் இதற்கான எதிர்வினையாக கோபத்திற்கு பதிலாக இறைவேண்டல், நோன்பு மற்றும் மன்னிப்புடன் பதிலளிக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. July 28 செவ்வாயன்று அதிகாலையில் நிகழ்ந்த இந்த தாக்குதலின் போது அன்னை மரியால் காட்சியளித்த மலையில் உள்ள அன்னையின் சிறுபம் மீது கருப்பு வண்ணம் பூசப்பட்டு சேதப்படுத்தப்பட்டதுடன் அதன் அருகே அவதூறான வாசகங்களும் எழுதப்பட்டிருந்தன. ஒரு நபர் எரிய கூடிய திரவத்தை ஊற்றி புனித யாக்கோபு ஆலயத்தின் வெளிப்புற பலிப்பிடத்தில் வேண்டுமென்றே தீ வைத்துள்ளார். தீ விரைவாக அணைக்கப்பட்டதால் அங்குள்ள எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. உடனடியாக சுத்தம் செய்து சீரமைக்கும் பணிகளை தொடங்கிய பங்கு திரு அவை திருத்தலத்தை கடவுளையும் அமைதியையும் சந்திக்கும் இடமாக தொடர்ந்து பாதுகாக்க உதவிய தன்னாழ்வர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கு காரணமானவர்கள் மனம் திரும்ப இறைவேண்டல் செய்து வரும் பங்கு திரு அவை நம்பிக்கையாளர்கள் தீமைக்கு தீமை என்று முடிவெடுக்காமல் அன்பு, மன்னிப்பு மற்றும் நம்பிக்கையின் மூலம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்றும் ஊக்கப்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்து இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள நோக்கம் குறித்து விசாரித்து வருகின்றனர். இத்தகைய சம்பவங்கள் இடம்பெற்ற போதிலும் திருத்தலம் திறந்தே உள்ளது. மேலும் அதன் வழக்கமான ஜப வழிபாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன.
1: வத்திக்கான் வங்கி என பொதுவாக அழைக்கப்படும் மத பணிகளுக்கான நிறுவனமான IOR தனது 2025 ஆண்டிற்கான நிலைத்தன்மை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. திரு அவையின் சமூக கோட்பாட்டின் அடிப்படையில் மனித மாண்பு, பொதுநலம் மற்றும் அறநெறி நிதி நிர்வாகத்தை மேம்படுத்துவதில் தனது உறுதிப்பாட்டை இவ்வறிக்கை மீண்டும் வலியுறுத்துகிறது. 110 மேற்பட்ட நாடுகளில் உள்ள 12,000 அதிகமான கத்தோலிக்க நிறுவனங்கள் மற்றும் திரு அவை பணியாளர்களுக்கு சேவை வழங்கும் IOR சுற்றுச்சூழல், சமூக மற்றும் நல்லாட்சி கொள்கைகளை தனது நிதி நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகிறது. கத்தோலிக்க அறநெறிகளுக்கு முரணான மனித உயிர், சமூகம், சுற்றுச்சூழல் மற்றும் நல்லாட்சிக்கு தீங்கு விளைவிக்கும் நிறுவனங்களில் முதலீடு செய்யாத கொள்கையை IOR தொடர்ந்து பின்பற்றுகிறது. 2025 ஆண்டில் IOR 67.6 மில்லியன் யூரோ பொருளாதார மதிப்பை உருவாக்கியதுடன் 51 மில்லியன் யூரோ நிகர லாபத்தையும் பதிவு செய்தது. இதில் 36 விழுக்காடு விழுக்காடு திருத்தந்தையின் பணிகளுக்கும், 23 விழுக்காடு பணியாளர்களுக்கும், 14 விழுக்காடு வழங்குனர்களுக்கும் ஒதுக்கப்பட்டு மீதமுள்ள தொகை நிறுவனத்தின் நீண்டகால நிலைத்தன்மையை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட்டது.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.